மாதிரி மொபைல் ஃபைபருக்கு கேதனம் ஃபிட் கரன்ன ஒக்கும டிவைசஸ் கனெக்ட் கரன்ன கேமிங் வேர்ல்ட் லோ லேட்டன்சி ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டேபிள் அன்லிமிடெட் தோரகான பேக்கேஜ் ரசா எஸ்எல்டி மொபைல் ஃபைபர்

0: golden voice.
1: சதக்க பூர்ண குவர்ணுதலி வாஞ்சகதாவே தசக்க துணக்க அபிமானே நவ்ய ரேடியோ ரியலிட்டி லக்கண்ட கோல்டன்.

0: இவற்றை நொமியனஹட
1: ஆகரின் ஜோதி
0: இருதா ராத்ரி ஹதட ஹிமாலிக்க ஜோதி ராத்ரிய
2: தசக துணக லக்கண்ட அபிமானிய சமகி நவத்தம ரேடியோ ரியாலிட்டிய லக்கண்ட கோல்டன் வாய்ஸ்
3: அப்பி சோயான்னே
2: සෑම සඳුදා බදාදා සහ සිකුරාදා දිනකම පස්වරු එකේ සිට හතර දක්වා
1: ලක්කඩ Golden Voice.